0: ஜீனும் கேட்டா சேட்டாம உனக்கும் குயினா உடா தாமா சிதேனா வண்ணா அது தோட்டா தா குயினா சினா சாய் சுசீனா
1: குயினா
0: ஆ கரண்ட் கிட்டாவி ஹஜா ஃபபந்த பூமேவா கவா குயினா வா ஹவான கிம்பா தி கோ பாபா தாண்டா தேசி சோசி சிரி ஹேதா ஃபேலா
1: ஹாலேசாலேயோ பத்தவன் டேசிக் சோசி சூ ஜென் டோ ஹோரோ காத்துறே ஹெட்டே ஜென் ஹாய் வான் சகரே டியே டோ ஜான காலா காத்துறே காமா ஹெட்டே போச்சே ஹவுக்கை விதே ஹவுக்கே சீசா ஏ என்டாட்டே ஹாகல காத்து ஹாலேசாலேயோ பத்தவன் டேக சிங்கே ஜென் லகாட்டோ ஒனாஜி கே கமண்டாட்டே டி சீபாதே மலா மலா சேனா சே ட்ரேசிங்
0: ஃபாசிலே சூட்டுலேனா லாண்டாட்டே முஷாஷலேனா டி சீபாசேனா சே மலாசே கான்சாவாட்டுவா போலோசேனா சாவாட்டுவா ஹைலாங்கே சோனாசே சிங்கேரிசே ஓ அண்டாட்டே ஹுவானே வாட்டுவா வாடி சீபா சீபா வா ஹாயே முங்கா போனாயே முங்கா பெரிசு கீபாசே சின்சா ஹாய் உசா உசா முன்யாத்தா ஆசா முசிபிலு ஹுமுசிமா கோ ஹுமோனா ஃபேலா ஆசா மாமோனு கா பகாசே வையனா சே அப்பிரே
1: ஹாய் அண்டாட்டே கோ காய்கே திருநாளே டிமோனாலே நுழுகா ஃபெரிசுவா காய் எம்பா நான் காபான் ட்ரெயிலும் சவானா சாமு ஸ்வேஸ்வே ஜெரோ காய் நெலுமு ஹூட்டா யுவாமே காபேலே சூட்டு ஹுரி பாப்பா தேலே பா சுட்டே ஹாய்கே திருவா காய் தான் யுவாமாலே தாட்டு ஜான் யுவாமே காபாட்டு பானாலே லகாட்டோலே கோம்போ லெவிகோ கோவேச்சோ இவே காய் தேசானா காமா ஹேட்டா காய் ஹேச்சா யுவாங்
0: ஹோசோ மாட்டவேரோ
1: கானே
0: ஹோசோ ஜோ மொய் கானே தேங்க்யூ